0: போட்டு போனிக்கு
1: சம்மி சம்பன் வியக்தி காவடாரங் daging-daging kepatutan punika
0: mewah rupa sanejati
1: kadulurin antuk wiyakti contoh-contoh imbe-imbe ane nyakale
0: Prabu sane.